மங்கஜனம் பட்டாகிய பட்டாகிய ஹோய் துமுலோ துட்டு மேருமின மேருமின ஹோய் தொல்லமட்டே ஒஸ்தாலியா ஒஸ்தாலியா ஹோய் பொம்மகத்த புல்லுமின புல்லுமின ஹோய் குமுருவாது புல்லுனோசோ புல்லுனோசோ ஹோய் பெரகத்தர்த்தது மேருமின மேருமின ஹோய் பர்த்தனக்கு மல்சட்டன பல்சட்டன ஹோய் புன்றதிட்டு புல்லுமின புல்லுமின ஹோய் ஜசன் நச்சின்னா நச்சின்னா ஹோய் குலின் ஹெர்தே மெர்மின்னோ மெர்மின்னோ ஹோய் பூஹின்